0: இல்லைங்க வேர்டக் என்கரேஜ்மெண்ட் ஹனி கொட்டோய் உனா முயக்டுக் சசாபுத் ஹனி ஹா குயாவுங்க உன்னோமுக்கு உனா பேர்காவுல்கா உமியா உமியா நேருட்டுக்கு பிங்காக சம்கு சலித்தோய் தாயிம் உயிக்கம் மட்டும் நிதிலிமில்லோ நீ பிசக்கங்கத்தோசாமுக்காத் தாயிம் அகுனலி அப்படுத்து
1: Awa ini juga ni you log out nak nasun rit nak kelakar nak siu.